0: ஆராயரி இன்ற நேராசிதான் அலைரோரிய நீய சொல்லாய் ஒவ்வொரு முறா நீ ஒவ்வொரு செல்லேங்கை
1: சொல்லா
0: ஒரு சீரியா இரு